மனத்தின் செல்ல சிறகின் மேல் துடிக்கும் நாணம் செல்ல சிறகின் துடிக்கும் நாணம் தனுவில் வசந்த மலர் மஞ்சள்.

0: மானச சரோவரம்.
1: Stitchwell Boutique and Beauty Parlor, Second Floor, Links Mall, Mattanur. கல்யாணம், என்கேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் ஏதுமாவட்டே, பார்ட்டி வேர், நீங்களோட இஷ்ட வஸ்திரங்கள், அங்கேயெல்லாம் ஏற்றவும் மனோகரமான ஃபினிஷிங்கோட நீங்களுக்கு அருகில் எத்தணும். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸ்கவுட் அண்ட் கைட் தொடங்கி எல்லா தர யூனிஃபோமுகளும் ஸ்டிச் செய்து கொடுக்கணும். இனி முதல் நியூ லுக், ஸ்மார்ட் லுக் எல்லாத்தினும் கூட்டாய் Stitchwell Boutique Beauty Parlor and Uniforms, Second Floor, Links Mall, Mattanur. Phone 7999447-6836. 9447-371-836 8078-502-836.
2: പുതുമഴയായി പെയ്തിറങ്ങിയ സർഗവസന്തം. വിജ്ഞാനവും വിനോദവും ഒരുപോലെ ആസ്വദിക്കാൻ ഇത് റേഡിയോ മലബാർ 89.6 FM.